அவர் கபீர் வணங் தின்கோ அவதார் பயோ கல்பித்தரே ஜாத்ஸ் ஜகத் பரு சாய்.